கர்ணாலா ஆலி துன் அனிமாத் லபுன் மாடிவர் பாய் சங்க பட்லி பிதோ டசா டசா